பூமொழி சொல்ல அருகில் வந்தாட்டே, சாரிலம் பூவே என்னை குளிர் சொரிஞ்சாட்டே, தேனொலிக்கும் பூமொழி சொல்ல அருகில் வந்தாட்டே, தாரிலம் பூவே என்னில் குளிர் சொரிஞ்சாட்டே, மொஹப்பத்தின் பூந்தோப்பில் ஆராடி ரசிக்குவா.

கடூர் பாசி, கோட்டயம் செல்லப்பன், ஜோஸ் பிரகாஷ், டி என் கோபிநாத் நாயர், ஸ்ரீமதிமார் ஷீல, டி ஆர் ஓமன, ஹரிப்பாடு மீனாகுமாரி. சம்விதானம் ஸ்ரீ டி என் கோபிநாத் நாயர்.